0: திவே எஃப்எம் 90.1 MHz திவேங்க முனிஃபு எஃப்எல் வேதி நுமுக அபதுவஸ்
1: கொம்மி பீட்டைக்கு ஃபாத்துக வாகக்கே வே கொம்மி லாவேக்கு ஃபாத்துக கொம்மி விஸ் ஹீத்தைக்கு தெளுமே வே மீ மியூசிக் ஆல்பம் தக்க கினிஸ் தேதிருமே எக்கடீரு என் ஆல்பம் எவ்வைவே

அமகஷ்வரம் மணி திக்கக்கும் திமன் ரஸ்கலாங்க இன்சானா ஹெத்தவிக்கம் எ இன்சானா நேங்கினியே ஃபஹ எஹாரும் ஏனாவணி ஃபாளுவே பயாவெகும் வா திகொழுவெரியக்கம்கே.

0: திமம்மெம் மறுவே வெய்யஷாய் கஷித கக வெஜ்ஜஹிந்து ஹம கஷவரம் திமம்மென் நீ ஜஜா லிபேனே பயகுஞ்சே.
1: قال هل أنتم مطلعون
0: اينا بنانته تيبا ميهم بلم بينهم هيه